ஸ்ரீகஸ் மகாராஜ் மூலக உஸ்மான் தமிழக பிளஸ்கேன் சார் சுபதாரி மூசி லகு கௌடி பக்ஸா குத்தர் பக்ஸா ஜோ மயும் பசவாட்டுங்க லஃபான்து மூசி ஜஞ்சுரோக் லகு சம்பு நகசி லகு நிமிடத்தி ஒலே இஸ்ரான் டி பத்ரு ஜன பாஸ் ஹாசுத்து Rakan sekelas 5A SMK Kinabutan dengan ucapan semoga semuanya sihat, semuanya gembira, semuanya ceria katanya, dan tiba dengan lagu-lagu yang diputarkan dalam Janji Rock Tawau FM Sesen Belanda.